ஓடி பஸ்தா துட்டி சும்படி சீர் சப் சின்னா ஜாத் நா பத் நா ஆதரோ உதயான் பர் மின்னா மித்தர் நா இட் தன் ரூப ஹீனா கிச் சாத் நா சின்னா ராஜா சகலி சிருஷ்ட கா ஹர் நாம் மன் பின்னா திஷ்கி தூட மன் உதர பிரபு ஹோய சோ பர்சன்னா ராஜா சகலி சிருஷ்ட கா ஹர் நாம் மன் பின்னா திஷ்கி தூட